0: குலிக்கித்தக்கா குலிக்கித்தக்கா குலிக்கித்தக்கா தீ குலிக்கித்தக்கா
1: Vámonos, es el turno de Selena. Están las 3 con 10 minutos. Se titula La Carcacha.